கிளாட்டம் தோத்தி பஸ்துக்கு பாத்தம் வீரான சிரமம் கர்மம் சப்போ கர்மம் பௌரானுக்கு நேசோ தாவ மின் சத்குரு கப்படு.